அர்ஜுனி அமுனி நாராகே நாரங்கே நாரூபே நாரேகே ஆகர்மங் ஆபரமங் ஆகஞ்சே ஆலேகே புஜங் பிரயார் ஷாந்த நமஸ்துல் பலனாமே சமஸ்துல் பலனாசே ஆகஞ்சல் அனாமே சமஸ்துல் நிவாசே நிர்காமங் விபுதே சமஸ்துல் சரூபே கோகர்மங் வரணாசி சுதர்மங் விபுதே சதா சைதானந்த சத்ரங் வரணாசி கரிமல் குனிந்தா சமஸ்தன் நிவாசி அஜாயே பபுதே கஜாயே பகனிமே ஹரியங் கரியங் கரிமல் ரஹிமே சத்ர சக்கர பர்த்தி சத்ர சக்கர புகுதே சுபம்பவ சுபங் சர்வதா சர்வஜுகதே